0: கொத்து அப்பாட்டு இருக்கும்போது இங்கே கொத்து அப்பாட்டின் கூடி பிச்சை நிற்கிற ஒரு பயங்கர பைக் கூடி கேட்க நிற்கிற ஒரு பைக் போகுது இந்தியா டூ பைக் ஜாபர்
1: Yeah,
0: whatever. Thank you, Robbie. I didn't see you, so it's right across here.